தானும் தன்னதேரே நதியும் தன நதிர்த்தானும் தன்னதேரே நதியும் தன நதிர்த்தானும் தன்னதேரே நதியும் தன நதிர்த்தானும் தன்னதேரே நதியும் தன நதிர்த்தானும் தன்னதேரே நதியும் தன நதிர்த்தானும் தன்னதேரே நதியும் தன நதிர்த்தானும் தன்னதேரே நதியும் தன நதிர்த்தானும் தன்னதேரே நதியும் தன நதிர்த்தானும் தன்னதேரே நதியும் தன நதிர்த்தானும் தன்னதேரே நதியும் தன நதிர்த்தானும் தன்னதேரே நதியும் தன நதிர்த்தானும் தன்னதேரே நதியும் தன நதிர்த்தானும் தன்னதேரே நதியும் தன நதிர்த்தானும் தன்னதேரே நதியும் தன நதிர்த்தானும் தன்னதேரே நத